0: லகன்
1: ஹகனின் ஹெசிரவீம நடத்துவ சா அமதர கொடாஸ் கெனிமே பஹசும டூ வீல் ஃபோர் வீல் சோனாலிகா டிராக்டரே தென் திவைனு புரா அதி டிவிஎஸ் அலுவி நியோஜித்தான் வெத்தில் ராட்சணியாபதிஞ்சிய அவுர்து ஹதரக்க சேவாவ சா வகக்கீம சமக வடினா தொரத்துக்கி அல்மாரியாக் நோமிலி TVS Agribusiness within Sonalika Tractory Mahapulavata Mahabalaya FM 93.5 FM 93.7 Lakhana Radio ITN

0: மோட்டார்சைக்கிள் லோவே பிரலி காரியா டிவிஎஸ் லங்காவேதின் நவீன தாக்ஷணின் இயலம இந்தன காரியக்ஷமதாவின் நிபதவன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி நவீன உபான்க சைத மோட்டார்சைக்கிளைய பொக்கட்டைக்கட தனினு நதிவ பஜட்டைக்கட செட்டுவின கமண்ணட்ட வெடட்ட டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி மோட்டார்சைக்கிளைய பெதலம பலன்ன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி மோட்டார்சைக்கிளைய வெடிம துரதுவன லங்காவே மோட்டார் பைசிக்கிளே டிவிஎஸ் எக்ஸ்எல் 100
1: සක්පුරා ජාතියක් විශ්වාසය තිබූ ලොතරැයි නොවේ කිරුල මහජන සම්පත දැන් සතියේ දින හතේම මහජන සම්පත රටටම සම්පත
2: මම නම් දැන් මානම රිලැක්ස්
3: අනම්මනංගල වදුනා නේද මේ එක්ස්පර්ට් හරියටම හරිනේ
4: ඕනම සන්ධි වේදනාවකට ප්‍රබලම විද්‍යානුකූල විසඳුම ඕතුෂීල් ඇක්ටිව් ප්ලස්
5: ලුකයා මාරේ වෙඩනේ ඌනේ ඩොක්ටර් කිව්වානේ මට මෙමරි ලොස් කියලා
6: මෙමරි ලොස්
7: තියාගන්න
8: Batamis, Batamis, Manida, Manida.
9: Evening Drive with Shamit and Charu.

0: பாட்டத்தை வாங்க கேன ரேடியோ
1: லுக்கையா மாற வேடனே ஊனே தொட்டிக்கு வாழை மட மெமரி லோஸ் கீழா
2: மெமரி லோஸ் யாரு சொன்னது
3: தியாகன்
4: Even in driving, Chamit and Charu.

0: FM 93.7 Lakhana Radio ITN
1: Havasa dekai vena de vesi ekai
2: Atasya vasak pura jatiyak vishwase debu lotarai nove kirula Mahajana sampata den satiye dina hatema Mahajana sampata ratatama sampata
3: Mama nande maanam relax
4: ஓனம்
5: சந்தி வேதனாவாக பிரபலம் வித்யானுகூல விசந்தம் ஓதுஷீல் ஆக்டிவ் பிளஸ்

லகாண்ட ரேடியோ ITN ஸ்ரீலங்காவை பிரதம வதாவட ரைனோ ரூஃபிங் விதின் ஹந்துன்வா தின ரைனோ பிரிமியர் ஜல பிரதிரோதி மதுபிட ஆரக்ஷணை சைத ரூஃபிங் ஷீட் ரைனோ ரூஃபிங் விதின் ஹந்துன்வா தின ரைனோ பிரிமியர் ரூஃபிங் ஷீட் வெடி விஸ்தர சந்தா 13 96 அமதன்ன

0: பாக மத்மதக சமக பிராண சம பிரேமே அனந்தே விதின்
1: சந்ததே தஹர
0: சமானுக்ரஹய
2: கோடி 11 தன நிதான லோதராய 10 லட்சம் பிரதம தியாக 20 லட்சம் விலா ரூபியா லட்சம் 3000 1000 100 20 தியாகி டபுள் விலா கோடி 11 தன நிதானேட ரூபியா 40 கொண்டட மேதி
3: லாங்கே விஸ்வாசதினு மார்க்ஸ் பென் சமூக வியாபாரே வெதின் கேன் பாபி தஹரின தென் நவனிமாவக்கின் என டோமாஸ் வாங்க்ரே வீகேடி மியந்த்ரேக சாதம்பர் ஹிமிகர்வி குமல்ல அதிம அவதன்ன 011176979579
4: லோதராயே பெரலிகரண NLB மெகா பவர் தேவந்த மெகா சூப்பர் டாக்கட அமතරவ ரூபியா கோடியக பவர் சூப்பர் டாக் சஹ கிராண்ட் சூப்பர் டாக்கட சூப்பர் ரிமோட் ரத்யா தினன லோகும சூப்பர் டாக் இதனேக்கம லோதராயே NLB மெகா பவர் கோப அதம மிலதீ கண்ண
5: மமனந்தே மானம ரிலாக்ஸ்
6: அனமனங்கள வதுனா நேது மே எக்ஸ்பர்ட் ஹரிடம் ஹரினி
7: ஓனம சந்தி வேதனாவகட பிரபலம வித்யானுகுல விசந்தம ஓதுஷில் ஆக்டிவ் பிளஸ்

0: இவற்றையே நொமியனஹட
1: ஆரங்கிஞ்சோதி
0: இரதா ராத்ரி ஹதட ஹிமாலிக்க ஜோதி ராத்ரியா.